0: ஷைக்கிலா சுக்கன் சிங்கா கஷம்பா அந்தலா ஷைக்கிலா சுக்கன் சிங்கா கஷம்பா அந்தலா ஷைக்கிலா.
1: Si vols un estiu fresco,
2: sumérgete con la música más refrescante.

0: ஷைக்கிலா சுக்கன் சிங்கா கஷம்பா அந்தலா ஷைக்கிலா சுக்கன் சிங்கா கஷம்பா அந்தலா ஷைக்கிலா
1: சிவல் சுனஸ்தி ஃப்ரெஷ்கம்
2: சுமர்கிட்டே கொள்ள மூசிக்கா மாதிரி ஃப்ரெஷ்கம்.